பார்க்கறது ஆகிறதுக்காக நினைக்கிறேன். Today, Chicago 397 heavy, passing 3,000 climbing to 5,000. Climb my mission 1,000, Chicago 397 heavy.